ஆகாஷவாணி டெலிகிரிஸ் வேர்ல்டு கப் ஃபுட்பால் ஸ்பெஷல் எபிசோட். பங்கெடுக்க விளிக்கின்ற நம்பர் 0497 295 6007.

கொண்டும் மதங்கிளர்ந்தணைந்து கொண்டும் அட்டகாசம் பெருகையிட்டிடிபடி அலரும் வண்ணம் அணிகாலம் புறப்படும்பாள் குடிகொண்ட ரக்தயாமன்.

சக்தி வீரபல விக்கிரமம் பெரிய ரக்தபீதபத செய்த நாள் திகழாதமதிலொக்க நீட்டு ருதிரம் குடிச்ச பயங்கரி நிரஜராதிகளை ரட்ச செய்து புவனத்ரயத்தில் அமிர்தேஸ்வரி சக்தி பாரிணி மமாத்தி தீர்த்த ரக்ததேவி சரணம்.

குணமுள்ள கௌசல்யா பெற்ற திருமகன் ராமன், பண்புள்ள கைகேயி பெற்ற மகன் பரதன், சாந்தமுள்ள சுமித்திரை பெற்ற குமாரர்கள் லட்சுமணன் சத்துருக்கனர். ராம பரத லட்சுமண சத்துருக்கனர் வாழிய வாழியவே, ரகுகுலம் விளங்கிட பிறந்திட்ட நால்வரும் வாழிய வாழியவே.